0: இங்க கொடுவளை கண்டித்து, கொடுவோட கேளியினை கண்டித்து, கொடுவோட கீர்த்தினை கண்டித்து, அங்க ஒட்டகிச்சு பட்டல, இங்க அங்க கொடுவோட கொதிச்சத்து, கொடுவோட சம்ஸ்கிருதி நாடு, கொடுவோட சாகித்யத்தின் நாடு, கொடுவோட கட்டித்தனம் இண்டல்ல, அதுல கண்டித்து கொதிச்சு எழுதினது. இது இது முண்டத்து முண்டத்து எழுதுக்கு பப்பல. இது எங்கட மனுஷர் ஆழத்தஞ்ச வந்தந்த ஒரு பாட்டு. இது சவிது மெத்தரும் யாரு பூர்வதி ஹுலிய ஹாலின மேவனும் நங்கல்ல அவன் நரீர பாலுன குடிச்சேங்க. பின்ன அவ பெரும்பாம்புன்னு உண்டல, பெரும்பாம்புன்னா நாங்க கவனிர மாதிரி மடித்து கழிச்சேங்க. இதுல கேப்பக்கா கொடவோட வீரத்தனம் இண்டல, நங்களோட தாக்கத்து தீரத்தன் இண்டல, அது நங்கட இந்த இடி லோக்கக்கு பரிச்சாயித்து. நங்க கொடவத்தக்களே நாங்க எழுதுவது நங்கக்கு மாத்திர ஆயிப்பாது. அச்சிங்க நோட்டி ஆ கன்னடத்துல எழுது நான் உண்டு. இடி கர்நாடக கொத்தோட எல்லாருக்கும் கொடவோட தாக்கத்து எல்லாருக்கும் கொத்தாச்சு. ஈ பாட்டு கொக்கணும் நான் அக்கா கொடுவ சாகித்ய அகாடமியோட சதேசிஞ்ச அக்கா இதுனா கொடுவ பாஜ்யக்கு தர்ஜுமை மடித்து நங்கட ஒரு நாடகத்தை நமது கொடவோட ஒரு பாட்டு இது. இஞ்சி இந்த பாட்டு யாருக்கும் மிஞ்சகழுதோ கையில ஆங்காய்த்து நங்கட ஒரு நாடகத்தை நமது இரு நாடகத்தில் கொடவோடது கொடவோட ஒரு கீத்திரமாக போல இரண்டு நீத்து அதன் எல்லா மேளத்துல எல்லா கொடவோட சபை சமாரம்பத்துல கரண்ட கொடுப்பள்ளி பாட நான் நின்று நாங்க ஒரு தீர்மானம் அடித்து அந்த சென்ன ஆச்சு அல்லிஞ்சு புட்டு போச்சு. நீங்க பிரதி ஒரு கார்பாரில் இன்னத்த பாட்டு கட்ட தேங்கி ஆ கார்பாரில ஒரு நாங்க மூவ் பண்ணல, அதே ஒரு பதிலாப்பாது நங்க நங்கட பகி நங்க ஒரு அபிமான பாப்ப இந்த பாட்டு கேப்பாங்க. அந்த எங்களுக்கு நாங்க நினைத்தோம்னா டி என் கிருஷ்ணய்ய நீங்க கட்டிக்கு கொடவோட கொடகின் இத்தியாசத்துல கொடவோட பகை தும்ப எழுதித்தேங்க நல்ல நல்ல தக்கனே எழுதித்து. அதே போல பாரதி சுத்த பீடி கணபதி சங்கர சுவாமி நீங்க கட்டிதிப்பு மடிக்கேர்ல அங்க பிரம்மகிரில அக்கா ஈ மகாபாரதத்துல அது என்னத்தா சாயில் எழுதோ இந்த கொடவ தக்கல் நினைச்சேங்க பாரங்க கண்டித்து எழுதோ கையில அது எதிர்கொள்ள சங்கர் நாராயண் பட் ஐதிப்பு இங்கெல்லாம் சுமார் சம்சோதனை பண்ணீங்க அத்தியனம் பண்ணீங்க கொடவோட பகை எழுதுனீங்களே நாங்க நினைச்சோன்னு நான் ஒண்ணும்.
1: அதே அதே அக்கோ இக்க நீங்க கொடவ சாகித்யக்கு பொருடி இல்லைன்னு நீங்க தக்கல் அக்கல பறந்தீரலாம். இக்க சாகித்ய போல்ச்சிக்கு இந்த மாடல் நீங்கட பிரகார
0: நல்ல நல்ல ஒரு பிரச்சனை கட்டிரொட்டி நங்க கொடவளாய்த்து நங்க புட்டித்து நேரு ஆச்சுங்கி நங்க ஒரு நங்க கொடவான்னு ஒரு நங்கட ஒரு கத்து ஒரு பெருமை ஒரு பீரியண்டல்ல அது நங்கடதல்லாது. இக்க நான் இட்டனுள்ள குப்பிய சாலைண்டு நோட்டி நான் பறந்தனுள்ள கொடவ பாஜேண்டு நோட்டி அது நாடதல்லாது. அது நங்கட பெரியங்க நின்றுனது பெரியங்க நைச்சது பெரியங்க கண்டுபிடிச்சது பெரியங்க பூத்துனது அது அங்கட வீரியத்துன நான் கழிச்சுன்னு உள்ளாச்சுக்கே. இக்க நானு ஒரு கொடுவாய்த்து புட்டுன பின்னா நான் கொடவாமைக்கு எந்த கொடுத்தே அது நாங்க எல்லாரும் கியான முடியும். இக்க நாங்க கழிப்பன் ஊட்டி நாங்க கொடவானதே நாங்க ஒரு குஷி அது ஒரு அது பெண்மை நாங்க இன்னத்துல குட்டுல கொடவோன்னு ஒரு பதே மதிய நங்கக்கு ஆச்சுங்க. அது நான் நைச்சித்து மாடினதல்ல அது பண்டு நங்கட தாத்தங்க அஜப்பங்க மாடித்து கண்டுபிடிச்சிட்டு இல்லி கத்தனை நடத்தின்னு வந்தேங்க. அக்கா நானுக்கு நான் பெரியங்கட ரிண நாட மேலேண்டல்ல அதுன்னு தூக்குனிங்க நானு நாட மக்களுக்கு நாட கருமக்கு அதுல நான் மிஞ்சக்கடுத்துன்னு போண்டு நான் இந்த ஆச்சுங்க ஒரு கொடுக்கணும்னால அதுன்னு கொடுக்கணும் கொடுவாமைக்கு அதுங்க நான் ஒண்ணும் நீங்க நோட்டி நாங்க எல்லாருக்கும் எல்லாம் மடணும் கையில எல்லாருக்கும் படைப்பூப்ப கைக்கல எல்லாருக்கும் பாரந்தி மடக்கு இல்ல எழுதுக்கு கைக்கு இல்ல அதுங்க நீங்க கொடுவோட ஒரு புஸ்தகத்தின சாகித்ய புஸ்தகத்தினை ஏதேங்க ஆயித்தீரனு ஆனா மனை கடுத்துன்னு போய் மனில் வச்சு ஒழி அதுனா அதுல ஓதி இக்க நங்கக்கு நானு தாருந்து நானு அறிஞ்சோத்தேன் நானு பரமேத்திரங்க என்ன கையோ நங்கட ஜானபதியு நங்கட புத்தரி எந்த கையில் புதியன் இக்க நாங்க மேல காம்பதல்லாது அந்த உள்ளு பெருத்துட்டு அதுங்க அந்த சாகித்யத்தின ஓதி நண்ணோ நீங்க மணில எடுத்து வச்சு திங்கட மக்கள் ஓதுவா கிரு மக்கள் ஓதுவா அக்க நீங்க குத்தப்ப நங்கட சேவைக்கு சாகித்யத்துல பொழிச்சுக்கு பரி சாகித்ய நினைச்சங்கயும் பரி ஒரு கதை கவனம் அத்தோ அத்தியனம் தல்ல அதுல இடீ கொடவோட எல்லா பத்து பத்தி பரம்பரை பிடிச்ச திங்க எல்லோ கூட பப்பா நங்கட கொடவமே பொழியணுங்கி நங்க தாருந்து நங்க அறிஞ்சுண்டுங்கி நங்க கொடவ சாகித்யக்கு நாங்க பொருடு கொடுக்கணும் ஆ சாகித்யத்தினுண்டு நங்க கொடவாமின்னு அறிஞ்சோலும் நாளத்திர மக்களுக்கும் அதனை கூட்டி போக்கலும் நோட்டி நங்க பாயில் எல்லாம் எண்ணி நின்றுங்க அது நாளத்திர மக்களுக்கு எத்தனை மறந்து போப்பேன் என்ன இந்தது இக்கக்கு மறந்து போப்பா. அதே ஒரு சாகித்ய ஒரு அத்தியாயன புஸ்தகம் நீங்கட மனில் இண்டேங்கி அது எச்சுக்கோ கலக்கு கிரு கிரு மக்கட மறி மக்கட காலக்கும் நங்க அது நங்கட கொடவாமின்னு போத்து நினைக்க அதனுண்டு எல்லாரும் கொடவ சாகித்யத்தின பொழுத்தி கொடவ சாகித்ய எழுத்துவங்கக்கு நீங்க புருடு கொடி மனைக்கு ஆ புஸ்தகத்தின் எடுத்து வந்து வச்சுடி.